0: ஹலோ
1: ஹலோ மேடா
0: தாசரே கண ஒய்பிரபனு
1: நெனே சொமுங் கேட்டீங்க அவங்க மினி மேடா
0: ஹோய் ஹோய் கரி வாஃபம் புக்கத் பிகனி
1: கச்சு போதி போனும் கேரோ மேடா வாய் சாங்க குயிரே டவுக்லே போச்சு மசாடி ஊர் பண்ணே ஹோய் தே பங்கே போடா
0: ஹோய் ஹோய்
1: ஹாய் கிர வாட்டர் லை காஃபு குரே மதம் காங்கால சாஜரகி
0: மசாய் லிஸ்னர் மன ஃபை ஃபோன் டவ பிரபத இபி கிவதோ அதுமாய் மதங்கதசு இமாங்கன் பி இபிரோகோ காவுதனபா ஹோய் ஹோய் நசி இதி கை மதியல் திசாபி கிரகி இமாபோ
1: நசி தி மேடாம் கை நுலி அங்காவ கா
0: கம்போய்தா ம் யாம் ஹாவ மதியல் மசு சாபிரே தி ஆகாஷ்வனி ஃபாலன் சந்தோக் சரிப தோரம் சிங் சே நுங்காய்னா தாபிரக பொதா பியு ஹாய் போ ஃபம் சதம் ஜெபக லோய்னனா அதோ போலீஸ் நர் டாமோ குதோங் சாப பிஜரகே
1: தாகச்சரி மேடா
0: தாகச்சரி.

0: ஹலோ ஹலோ
1: ஹலோ
0: கனவு பிரபனு
1: இமா
0: அச்சௌபி இமா ஹைபி ஹோய் இமா ஹைபி நீங்க ரேடியோ செட்டி மக்கோன் அது மக்தாரி சன லைரே அது மக்தங் ரேடியோ செட்டி லாப்டோப்பியூ நத்திரேடியோ செட்டி லாப்டோப் நம்பிக்கிறா
1: மச்சாதி இன்பத சோரோக்கப்பட்ட